பயங்கினாய பாபா பாபா அம்பரு பூ அமுருசி அகி குக்கு அசமலபா ரீனனா ரீனனா நா ஹூ இஸ் ஐ கம் டு தி Pejano, Pejano, Pejano, baby, I will be out. My wish is to my yes, so we're lucky. My yaka.